சிகரத்தில் நிறுத்தம் கண்டு கண்ணீர் பொழிக்குவான் விட்டு போய். மழையாஞ்சு பெய்தால் குளிச்சு வந்த கரிம்பனயற்சி போல் ரப்பர் மரம் கேர விருட்சத்தை துடைச்சு மாட்டான். எவிடையும் எவிடையும் ரப்பர் அல்லோ. மழையாஞ்சு பெய்தால் குளிச்சு வந்த கரிம்பன எச்சி போல் ரப்பர்